0: நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் வழங்கும் ஆலயம் நிகழ்ச்சியை ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் பக்தி பாடல்கள், கோயில் சங்க அறிவிப்புகள் மற்றும் தினசரி தியானம், இராமாயணம் போன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
1: I love Auckland.
2: I love Auckland.
1: I do like Auckland.
2: I love Auckland.
3: I love Auckland.
4: Good weather, good people, and I like it.
5: Loving Auckland. Our diverse city. planetaudio.org.nz.
6: And I thank my lucky star.
7: This is 104.6 Planet FM, Community Access Radio in Tāmaki Makaurau, Auckland.
8: Catch up with the Bridge Zone crew.
9: Listen to the banter on bidding, leads and the stealing of kings.
8: What the heck?
9: We ask the hard questions. No subject is safe. Should you play bridge with your spouse?
8: Is there gender inequality in bridge?
9: How hot are you?
8: How hot are you?
9: It's like eavesdropping on someone's conversation.
8: A postcard from Scotland.
9: Views from the experienced player to the improvers.
8: Join us. The fun way to discuss bridge dynamics.
9: Bridge. Easy to learn, hard to master.
10: Catch the Bridge Zone on Planet 104.6 FM every Wednesday at 9:25 PM.
11: ਸਤਿ ਸ਼੍ਰੀ ਅਕਾਲ ਦੋਸਤੋ, ਮੈਂ ਤੁਹਾਡਾ ਆਪਣਾ ਅਮਰੀਕ ਨੱਚਦਾ ਪੰਜਾਬ ਪ੍ਰੋਗਰਾਮ ਲੈ ਕੇ ਹਾਜ਼ਰ ਹੋ ਗਿਆ। ਇਹ ਪ੍ਰੋਗਰਾਮ ਹਰੇਕ ਮੰਗਲਵਾਰ ਨੂੰ 3:15 ਤੋਂ ਲੈ ਕੇ 4:45 ਤੱਕ ਹੋਵੇਗਾ, ਹਰੇਕ ਮੰਗਲਵਾਰ ਹੋਵੇਗਾ। ਤੇ ਸੁਣਦੇ ਰਹਿਣਾ ਮਿੱਤਰੋ, ਸਟੂਡੀਓ ਦਾ ਫੋਨ ਨੰਬਰ 815-8100, ਬਹੁਤ ਮਿਹਰਬਾਨੀ। ਨੱਚਦਾ ਪੰਜਾਬ 104.6 ਪਲੈਨਟ FM ਤੇ www.planetaudio.org.nz/

0: Podcast.org.nz. Your platform for community connection, from podcasts to radio shows. We give you Auckland and worldwide access to create shows that connect you with your community. With brand new studios and expert support, we make it easy for you to create meaningful, professional broadcasts. Share your culture, tell your story, or spark conversation. Your voice matters. 104.6 Planet FM.
1: அன்பு தமிழ் உறவுகளே, அன்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் நிறைவான வாழ்த்துக்களுடன் அன்பின் குரல் நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி. அன்பின் குரல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலை 8:10 ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். அன்பின் குரல் உங்களின் நிகழ்ச்சி, உங்களுக்கான நிகழ்ச்சி. கேளுங்கள், பயன்பெறுங்கள், உங்கள் அன்பர்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அன்பின் குரல் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் ஒலிக்கும். அன்பின் குரல்.
2: I love the West Coast.
3: It has beautiful scenery. The harbour is absolutely amazing.
4: Good weather, good people, and I like it.
5: My favourite thing about Auckland is the amazing views that I get when different parts of the city.
6: Planet. Bring it on.
0: Loving Auckland. Our diverse city. Planetaudio.org.nz.
7: ជាជួបសម្លេងខ្មែរប្រចាំទីក្រុង Auckland
8: សូមបងប្អូនអញ្ជើញបាទស្ដាប់វិទ្យុសម្លេងខ្មែរជារៀងរាល់ថ្ងៃអង្គារនៅម៉ោង 2:10 នាទីរសៀលដល់ម៉ោង 2:15 នាទីនិងថ្ងៃព្រហស្បតិ៍ពីម៉ោង 11:35 នាទីដល់ម៉ោង 1:30 នាទី
9: វិទ្យុសម្លេងខ្មែរនាំមកនូវព័ត៌មានជាតិនិងអន្តរជាតិអមដោយបទចម្រៀងពីរោះព្រោះបើសិនបើលោកអ្នកខកខានសូមអញ្ជើញបើកតាមអ៊ីនធឺណិត www.planetaudio.org.nz/samlengkhmae
7: វិទ្យុសម្លេងខ្មែរប្រចាំទីក្រុង Auckland
10: Hamro Chautari यो हो Auckland को रेडियो मा गुञ्जिने नेपालीहरुको एकमात्र डुकडुकी
11: यसमा समावेश हुने छन् नेपाली गीत संगीत समसामयिक कुराकानी तथा संक्षिप्त नेपाली समाचार
12: सुन्न नभुल्नु होला प्रत्येक शुक्रबार साँझ 6:50 देखि प्लानेट एफएम 104.6 मा अथवा इन्टरनेटमा planetaudio.org.nz/hamrochautari

0: ஆலயம் நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் பெருமையுடன் வழங்கும் வாராந்திர ஆன்மீக நிகழ்ச்சி ஆலயம் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் உங்களை மகிழ்விக்க வருகிறது ஆலயம். எங்கள் நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள்.
1: Auckland ay patungo na sa zero waste by 2040. Maraming paraan upang makatulong nabawasan ang basura at mag-recycle ng tama. Siguraduhin lamang na ang inyong recycling ay malinis at walang bahid ng nabasurang pagkain. Alamin ang iba pang paraan sa makethemostofwaste.co.nz. Sama-sama, pangalagaan natin ang ating bayan patungo sa pagkawala ng basura.
2: The diversity, the cultural diversity.

ஆலயம் நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் பெருமையுடன் வழங்கும் வாராந்திர ஆன்மீக நிகழ்ச்சி ஆலயம் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் உங்களை மகிழ்விக்க வருகிறது ஆலயம். எங்கள் நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள்.